0: பருங்கரண்டு நல்ல சுக்குமா நாம ரூபாய் பிச்சனா வாய் மாஞ்சி நான பிஞ்சிதான் அள்ளிற பத்தலான்னா பத்தல என்ன பீதியில் ராஜா பிச்சனங்க எங்கே வாங்கின இரு மறு மறுனா பியண்டினாலும் எப்படின கை வாங்கின எங்கே பழங்க எப்படி
1: ngarai korwa ngati pungkan kan ngo ka numai korang ama yor ngorai ria